0: நான்கு மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் இப்பொழுது கல்யாணி கணேசன் அவர்களின் வீண இசை கேட்கலாம். சித்தி விநாயகம், சண்முக பிரியாராகம், ரூபகதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.
1: On Ragam 24/7 DTH, we now bring you a Veena recital by Kalyani Ganesan. She begins her concert with Siddhi Vinayakam in Rag Shanmugapriya set to Rupakam Tal, a composition by Muthuswami Deekshithar.

0: தன்யுடெவ்வடோ ராகம் மலையமாருதம் ஆதிதாளம் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை.
1: She now presents a composition by Patnam Subramani Iyer, Dhanyudevado, in Rag Malayamarutam, set to Aditaal.

0: கல்யாணி கணேசன் அவர்கள் இனி வீணை குப்பையர் கீர்த்தனையை வழங்கியிருக்கிறார். நா மொரால கிஞ்சி, தன்யாசி ராகம் ரூபக தாளம்.
1: You can now listen to Na Morala Kinchi in Raag Dhanyasi, set to Rupakatal, a composition by Veenai Kuppaiyar.

0: ராகம் டிடிஹெச்சில் கல்யாணி கணேசன் அவர்களின் வீணை இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம், எத்துட நிலச்சிதே தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம் ஆதி தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a Veena recital by Kalyani Ganesan. She is accompanied on the Mridangam by Trivandrum R. Vaidyanathan and on the Gattam by Pudukottai N. Ramachandran. Continuing the concert, now listen to Yethuda Nilachitte in Rag Shankara Bharanam set to Adithal, a composition by Thyagarajar.

0: ராகம் டிடிஹெச்சில் இதுவரை கல்யாணி கணேசன் அவர்களின் வீண இசை ஒலிபரப்பானது. திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. எந்நேரமும் இந்திய இசை ராகம் டிடிஹெச்சில் இடைவிடாமல் 24 மணி நேரமும்.
1: You are listening to a Veena recital by Kalyani Ganesan. She was accompanied on the Mridangam by Trivandrum R. Vaidyanathan, on the Gattam by Pudukottai N. Ramachandran. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.

ஸ்ரீ முப்பவரப்பு ஷேக் மஸ்தான் சாஹிப் கன்க்ளூட்ஸ் த நாகஸ்வரம் ரிசெட்டல் வித் வெங்கடாச்சல நிலையம் இன் சிந்து பைரவி ராகம் செட்டு ஆதித்தாளம் புரந்தரதாசு கீர்த்தனா கார்யக்ரமலோ சிவரிக்கா வெங்கடாச்சல நிலையம் சிந்து பைரவி ராகம் ஆதித்தாளம் புரந்தரதாசு கீர்த்தனா.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: பிரசாத் வெங்கட்ராமன் அவர்கள் பாடுகிறார். கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஷ் ராமன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். வந்தேகம் என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: பிரசாத் வெங்கட்ராமன் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஷ் ராமன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். இனி நன்னு பாலிம்ப என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, மோகன ராகம் ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை பிரசாத் வெங்கட்ராமன் அவர்கள் பாடினார். கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஷ் ராமன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கடம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி சேர்த்தல டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பக்கவாதியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், வி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் கான்சர்ட் பை சேர்த்தலா டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா. He is accompanied by Shri T.V. Ramanujacharlu on the violin, Shri B. Harikumar on the mridangam, and Coimbatore Shri V. Mohan Ram on the ghatam. Nigashil todakamaha, Chere Rava Demira, Tyagarajar Kirtanai, Riti Gavli Ragam, Adi Thalam. The concert begins with Chere Rava Demira, composed by Saint Tyagaraja, in Rag Riti Gavli, set to Adi Thal.

இனி சாரதே பாபநாசம் சிவன் பாடல், தேவகாந்தாரி ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு சாரதே பாபநாசம் சிவன்ஸ் காம்போசிஷன் இன் ராக் தேவகாந்தாரி செட் டு ஆதிதாள்.

இனி சேஷாச்சல நாயகம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி வராளி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு சேஷாச்சல நாயகம் கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர் இன் ராக் வராளி செட் டு தாழ் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச், 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சேர்த்தல டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், வி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை சேர்த்தல டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா. He is accompanied by Shri T.V. Ramanujacharlu on the violin, Shri B. Harikumar on the mridangam, and Coimbatore Shri V. Mohan Ram on the ghatam. Ini, Yemi Neremo, Tyagarajar Kirtanai, Ragam Shankarabharanam, Adithalam. Listen now to Yemi Neremo, composed by Saint Tyagaraja, in Rag Shankarabharanam, set to Adithalam.

நிகழ்ச்சியில் நிறைவாக காக்கை சிறகினிலே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் பிருந்தாவனி ராகம் ஆதிதாளம். தி ப்ரோக்ராம் கன்க்ளூட்ஸ் வித் காக்கை சிறகினிலே, ரிட்டன் பை மகாகவி சுப்பிரமணிய பாரதி, இன் ராக் பிருந்தாவனி, செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சேர்த்தல டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை சேர்த்தல டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா. ஹி வாஸ் அக்கம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின், ஸ்ரீ பி ஹரிக்குமார் ஆன் த மிருதங்கம் அண்ட் கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன் ராம் ஆன் த கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக் Thank you.

கருண செய்வான் என்று தாமசம். எதுகுல காம்போஜி ராகத்தில் இறைமன் தம்பியுடைய கிருதி ஆதிதாளம். நெக்ஸ்ட் ஐட்டம் ஆஃப் திஸ் கன்சர்ட் இஸ் கருண செய்வான் என்று தாமசம், கம்போஸ்ட் பை இறைமன் தம்பி இன் எதுகுல காம்போஜி ராகா செட் டு ஆதிதாளம்.